ஃபஹே ஹேயோகம்படி அவ்வோஹ தக்வா விரும்பாய் எகலாக ருஹிவடி கதும் லிபும்கே மச்ச எமீஹெக்கே பினாகே பிங்கா எழி மீஹா ஹெய்யே நுவத வெட்டிகெந்தா குண்டொழி எக்கே தும்ஃபை மதீகா எபஹி நிஃபாக்குகம் மதீகா எமீஹெக்கே பினாகே பிங்கா அள எபினாயா எகு நரகாகே அலிஃபாங்கன வெட்டுனு மீஹா ஹெய்யே அனியாவிரி பயக அல்லாஹ் தெதுமகென் நுதக்கவானதே.

அலிஃப் லாம் ரா மிய குருத்தகே முராத் தனவடிகம் வணி அல்லாஹே மீ ஹிக்மத் தரிஃபத்துகே எபஹி குர்ஆனுகே ஆயத்துகே.

அது தியபா மிகுங்க வஷாகும் வா ஆவ்ரா பீங்க தெரிங் முனாஃபிகுங்க பயக்கு வசுவே அது முனாஃபிகு கம்க மச்ச ஹே நிஃபாதி பயக்கு அல் மதீனாக அகல் வரிங்க தெரியும் வே கலேகு ஃபானகம் ஏவுரங் இங்கு வடை நுகணத்து திமன் ரஸ்கலாங்க ஏவுரங் தின வடுகும் வமே திமன் ரஸ்கலாங்க ஏவுரன் திஃபஹர் அஜாப் திவ்வா ஹுஷீமே திங் பொடுவிகம் வா அஜாபிக தெரிய ஏவுரின் ரத்து குரவா ஹுட்டே.

ஹம கஷுவரும் உடுதகாய் பிம்கு வெரிக்கம் மில்குவே ஒடுகம் வணி அல்லோ ஹஷே திருவணி வெஸ் அதி மருகன்னவணி வெஸ் எகலாங்கே அதித்ய பேமி ஹுன்னக அல்லோஹு ஃபியவா இவ்வெஸ் எஹீ தெரியக் அதி நஸ்ருதேனே மீஹ குவெஸ்னுவே.

ஹமகஷ்வரும் நபியாக மச்சஷாய் முஹாஜிருன்னாய் அன்சாருங்க மச்ச அல்லாஹ் தௌபா லிவ்வி எபே கலுன்னி தத்திகம்க வகுத்துகா எகலேக ஃபானா தபாவி பே கலுன்னே ஏக தெரேம் பைக ஹித்த தெதுமகும் எக்கிபாவே தியுமக் கேவு மஃபுகே தெங் எகலாங்க எவருங்க மச்ச தௌபா லிவ்வி ஹமகஷ்வரும் எகலாங்கி எவரென்ன நுஹனு ஓ காவந்த ரஹீம் வந்த ரஸ்கலாங்கே.

தருமன் கியவம் மிச்சே ஹோனே தெமாக்கி லிமிட்டிங் இது கவாக்கி வரக்கு லைக் இலவன் டுவெல்க கியவானே வரணுனே டென்க கியவானே வர கியவாதே நேமி தென் அகன் வரங் உஃபலா ஐக்கி கியவி அகன் ரிசல்ட்ஸ் வாஸ் ஹம மேக்ஸிமம் அகன் ஹிங் ஹம ஜே வர பேடம் வர ரிசல்ட் ஹம திபுன அகன் தென் வரங் உஃபாவி இசமானிக ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் வாதேவுனே வாதேகே ஒன் இயர் ஹம ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் அல்ஹம்துலில்லா வரங்களே Then I foundation nimma fa alun join kuri ham sida degree sharia and log degree join ko gen 4 years what a struggle gorne a grade 10 nimmi gota 2012 ke medu tere galgun join kurin wazifa which means grade 10 nimmi gota gun wazifa gorne 17 years nuwe alun ke wazifa join ko fa komme gota vis I have only my mother I need to get income with mamma then beru noi sarun hiteri mamme support ekutu kavun ben me kora em vi ma wazifa join kori as a sales assistant fihar ek join ko fa var bura thane var bura furniture vikatane of course you know how bura vane var roda mahin doni iden anna ja di var busy vane furniture vikane ho var bura kalu noni eta olemu hum pre foundation is hedi தேங்கம் அலமதுல்லா வர நாங்களும் தியை அனைக்க டிகிரியை ஜாயின் கொஃபா வரப்படுத்து கொஞ்சம் வந்துக்கேங்க அழுவனுக்கு ஏ ராஷாரஹார் என்னவே சேக்கல் நுதுவேனே ஹிங்கா ஃபுலன்சேனே அவனுக்கு கேஹுண்ணி மாஃபனோ கம வெஜ் அமிதம் ஹெம் வேறுக அவன் நாம வர தாத்திவி எக்கம் சீத்தர் ஹிம்பர் கொல்லாஃப தானியை மம்ம கொடர் சிஃபர் ஹிங்கோ அஃப் கெங்கோடி தேம ஹேனி ஃபோரி ஹிங்க நேம எத்தனும் ஹெம் வேறும் மாஃபனோ ஹெம் வேறு அணுக்க இதே நம்ம குஷ தான்சே college ja gaya game fihare fihare and college ja mika gut ga mul life ham mi emburoni then esa was feno mi e diriulu maki eves mi haka struggle kanu la nule vene diriulu start vi esa bun ga kabul koramu then mi go ta ulum ol gon then evasi fan ekam waki ve jima buda kiyum asar kura hange ive ma waki vi ekam waki ve game ves alugande kan aslo அகன் பேணும்வா வரக்க இன்கம் இஸ் நோலிபே ஐ நோ தட் மை மதர் ஒன் தி ஒன் பேரண்ட் ஹவு வுட் ஷீ ஹேண்டில் எவ்ரி திங் இட் வில் பி டிஃபிகல்ட் எஹம் வீமோ அகன் இத்தர அணுக்கே ஸ்ட்ரை கூட ஃபிஹார குளோங்கிரு சவந்தியான் டியூஷன் நகாதே குருவான் கேவாதேன் பஸ் கொமசரக்கேரோ அரபிக் லாங்குவேஜஸ் மீ ஃப்ரீ ஃபவுண்டேஷன் தெரியும் தசியம் கொடுக்கு தின்ன கொமசரக்க கியவாதினி நெங்கே ஃபஹும் அணுக்க டியூஷன் நகாதினி அழுகன் டியூஷன் நகாதினி இன்கம் ஹோதி விச் மீன்ஸ் அரவுண்ட் 6-7 months ama continuously tuition nagadani komme geek diye hinga af komme geek hinga af diye evis mi hoku algum mebun algun bemen ti bas busy ve ma komme gatis adeve gotennoe they have a life they have to work of course they have to get income so I have no problem with that I never argued I never complained about it even because I understand this is life em algonda ma ekani hinga af tanthana ko sken algonda hodan jehwar faasa tem hodan jehwar enwa faasa ke madwa aitse needs sa hama unlimited faasa ke madwa aitse hodan jehwar ke bis me ganu di ban em limon aitse kon hama beno khoggen algonda algon bolune then hisabun anekave sagon join kuri employment agency on here no karan libena kam of job ashara haru vimo sagun sarukarun jopen hoda masekke kok nulimuni I never thought I mean company kam of job will be dana kam but after all those struggle alhamdulillah job libuni alunda as an administrative officer me others I'm continuing there and then I'm practicing argument na daimi income me nulibi வக்கீலுன்ன வரங் உதகுவான தாயம் இன்கம் நுதிபி ஹமைக்கன வக்காலத்துக்கோங்க எலிபே இன்கம் டிபெண்டுவான் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அழுகனுக்கு ட்ரீமே வக்காலத்துக்கும் குருமுக்கி லோயக்க பொம்மக்கி தென் மி ஜாப் அழுகன் மேபி சிக்ஸ் இயர்ஸ் அழுகன் வெஜ் மி மசேஃபாக உலேதா ஹா ஹரு மசேக்கம் குறி ஹம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஃபவுன் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் மிஹார் லீகல் ஒர்க்ஸஸ் குறமோ more than 8 months algonde tai kane work kore hamo print kogeng atun diegen jeheni echi for of me har he online anno for of mira ellam for of immigration at da so it was some loads of work as me hore ha work ka ki struggle like eros hinga for one license nege mege de har kore mege 2020 I remember